0: கேள்விகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச்
1: சொல்லுங்கள்.
2: Stephen, what are you doing at 8 p.m. on Sunday night?
3: Well, Emma, like you, I'm tuning into Kick Arts on Planet FM.
2: Well, who would want to miss it?
3: Kick Arts, Aotearoa's one-stop shop for all things art, entertainment, theatre, events, books and more.
2: Join us as we chat with fabulous guests, mix with some great Kiwi music and lots of laughs.
3: Kick Arts, every Sunday at 8 p.m. here on Planet FM.
4: Auckland is moving to zero waste by 2040. There are lots of easy ways you can help reduce your rubbish and recycle right. Make sure your recycling is clean and has no food waste in it. Find out more at makethemostofwaste.co.nz. Together, we can protect the land and waste nothing.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீங்க.